பாதி வாழ்க்கை போனுக்குள்ள, மீதி வாழ்க்கை லோனுக்குள்ள. நீ போடுற சீனு ஓவரால, நீ வாங்கி போட்டதெல்லாம் இஎம்ஐல. நம்ம இல்ல இஎம்ஐல.

இனிசை மழை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி அருமையான கணேசர் பெருமான் புகழை கூறும் பாடலால் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்தோம். கணபதியே வருவாய். இப்பொழுது ஒரு அருமையான திரைப்பட பாடல். இந்த பாடல் ஆன பிறகு நம்முடைய நீதி விளக்கம். We listen to a beautiful film, a song, and on the other side of this, we go into our ethical sayings.

அருமையான திரைப்பட பாடல் என் மனதை கொள்ளையடித்து வெளியே கல்லூரி வாசல் என்ற படத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது 6:15 நம்முடைய நிதி விளக்கம். It's just gone 6:15 and it's time for our ethical sayings. இப்பொழுது சில அருமையான செய்யுள்களை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். We look at some lovely sayings this evening that can really, really empower us. முதலாவது, நல்ல உள்ளம் கொண்டவர்கள் முட்டாள்கள் அல்ல. தங்களை எப்படி நடத்தினார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் நல்ல உள்ளம் கொண்டிருப்பதால் அவர்கள் மீண்டும் மீண்டும் மன்னிக்கவே முற்படுகிறார்கள். அதாவது, kind hearted people are not fools. They know how they have been treated, but they choose to forgive again and again because they have a good heart. நல்ல உள்ளம் கொண்டவர்கள் முட்டாள்கள் அல்ல. தங்களை எப்படி நடத்தினார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் நல்ல உள்ளம் கொண்டிருப்பதால் அவர்கள் மீண்டும் மீண்டும் மன்னிக்கவே முற்படுகிறார்கள். Kind hearted people are not fools. They know how they have been treated, but they choose to forgive again and again because they have a good heart. அடுத்தது, மற்றவர்களுக்கு சிறிய விஷயங்களை செய்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். சில சமயங்களில் அந்த சிறிய விஷயங்களே அவர்களின் இதயத்தில் மிகப்பெரிய இடத்தை பிடிக்கின்றன. இதனின் விளக்கம், நெவர் ஸ்டாப் டூயிங் லிட்டில் திங்ஸ் ஃபார் அதர்ஸ். சம்டைம்ஸ் தோஸ் லிட்டில் திங்ஸ் ஹோல்ட் த பிகஸ்ட் பிளேஸ் இன் தேர் ஹார்ட்ஸ். மற்றவர்களுக்கு சிறிய விஷயங்களை செய்வதை ஒருபோதும்

0: நிறுத்தாதீர்கள். சில சமயங்களில் அந்த சிறிய விஷயங்களே அவர்களின் இதயத்தில் மிகப்பெரிய இடத்தை பிடிக்கின்றன. Never stop doing little things for others. Sometimes those little things hold the biggest place in their hearts. கடைசியாவது, and the last saying for this evening, ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு கதை. ஒவ்வொரு கதையிலும் சில தேவையற்ற பக்கங்கள் இருக்கவே செய்யும். அந்த பக்கங்களுக்காக உங்கள் கதையின் மீதி உள்ள பகுதியை நேசிப்பதை நிறுத்து விடாதீர்கள். And the meaning of this, every life is a story, and every story has a few unwanted pages. Don't let those pages stop you from loving the rest of the story. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு கதை. ஒவ்வொரு கதையிலும் சில தேவையற்ற பக்கங்கள் இருக்கவே செய்யும். அந்த பக்கங்களுக்காக உங்கள் கதையின் மீதிமுள்ள பகுதியை நேசிப்பதை நிறுத்தி விடாதீர்கள். Every life is a story, and every story has a few unwanted pages. Don't let those pages stop you from loving the rest of your story. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us take a quick recap or do a quick recap on these sayings. நல்ல உள்ளம் கொண்டவர்கள் முட்டார்கள் அல்ல. தங்களை எப்படி நடத்தினார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் நல்ல உள்ளம் கொண்டிருப்பதால் அவர்கள் மீண்டும் மீண்டும் மன்னிக்கவே முற்படுகிறார்கள். Kind hearted people are not fools. They know how they have been treated, but they choose to forgive again and again because they have a good heart.
1: மற்றவர்களுக்கு சிறிய விஷயங்களை செய்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். சில விஷயங்களில் அந்த சிறிய விஷயங்கள் அவர்களின் இதயத்தில் மிகப்பெரிய இடத்தை பிடிக்கின்றன.
0: Never stop doing little things for others. Sometimes those little things hold the biggest place in their hearts. And lastly,
1: ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு கதை. ஒவ்வொரு கதையிலும் சில தேவையற்ற பக்கங்களை இருக்கவே செய்யும். அந்த பக்கங்களுக்காக உங்கள் கதையின் மீதிமுள்ள பகுதியை நேசிப்பதை நிறுத்தி விடாதீர்கள்.
0: Every life is a story, and every story has a few unwanted pages. Don't let those pages stop you from loving the rest of your story.
1: இது உங்களுடைய நீதி விளக்கம். இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: Saddle up! Hollywood Bets invites you to join the Race Day festivities this champion season. The 2026 Grade 1 Hollywood Bets Gold Challenge kickstarts the action. Gallop towards your chance to win a share of 2.5 million rand in cash and prizes with the thrilling Season of Champions competition. Bet 50 rand or more on horse racing online or at your nearest branch and put yourself in the running for gold. Bet now!
3: T's and C's apply. Hollywood Sportsbook is a licensed betting operator. No persons under the age of 18 years are permitted to gamble. Winners know when to stop. South African Responsible Gambling Foundation toll-free counseling line 0800 006 008 or WhatsApp help to 076 675 0710.
4: Get ready for Jayashree's Rivaz Big Eastern Fashion Sale. Buy one, get one free on selected saris, Punjabis, lehengas, men's and kids wear, or get 20% off store-wide. Jayashree's Rivaz, Springfield only.

0: Vanikkam, congratulations. Well done, Kiru. So, so proud of you. Remember, you're our boy from PE, Auntie Kanaga. Love you lots.
1: Welcome to you. Danasilin Dorsami, thank you for your awesome show, Fridays. It's a mother. I know you'll play all the nice songs for us. Take care and you go home safe, serving every pull corner.
2: Itudan in the Nigachi Mudibu Perigerede, we now come to the conclusion of this edition of Inis MRA. But before that, there are many requests for Karushlan Mari's contact number regarding the CD. And that number again, 073-09-28-188. That number again, 073-09-28-188. You can contact Karushlan on that number regarding the CD Aman Alangaram that's going to be launched. இத்துடன் இந்த நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வருகிறது. அடுத்தது செய்தி வாசிப்பவர் ஷோனா டெரி மணிக்னோ ட்ரேசி வேலாயுதம் அவர்கள். மீண்டும் தி நெக்ஸ்ட் எபிசோட் வழங்குபவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.